நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய மாலை வணக்கம். வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் வானிசையின் வெள்ளி மாலை தமிழ் ஒலிபரப்பு. இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். நான் ராஜி ஜனகராஜ் புதிய அறிவிப்பாளராக நேரலையில் இணைந்துள்ளேன். இப்போது வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக கங்கையம்பரன் இசையமைப்பில் SPB வாணிஜெயராம் பாடிய பாடல் இதோ உங்களுக்காக.

0: கணவரின் இறுதிச் சடங்குகளை செய்வதற்காக கார்மூட்டமன் இப்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இனி எப்படி வாழ்வது என தெரியவில்லை என்கிறார் நிமா. வெள்ளத்தில் தனது கணவரையும் உறவினர்களையும் இழந்த நிமா தனது குழந்தையை தனியாக பராமரிக்க வேண்டிய நிலையில் உள்ளார்.
1: அவர் சியாப்ரூ செல்லும் பேருந்துக்காக காத்திருந்தார். காலை 8 மணிக்கு என்னை அழைத்த அவர் பேருந்து இன்னும் வரவில்லை என்று கூறினார். அதற்குள் வெள்ளம் வந்துவிட்டது.
0: 5 வயது சிறுமி சிரிங் கடுமையான உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். 4 நாட்களாக காய்ச்சலில் அவதிப்படும் அவரது கண்கள் கூட அரிதாகவே திறக்கின்றன. உள்ளூர் மருத்துவமனை தன்னால் முடிந்த அனைத்து சிகிச்சைகளையும் அளித்துவிட்டது. மேல் சிகிச்சைக்காக தலைநகருக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர்.
1: என் மகளை நினைத்து கவலைப்படுகிறேன். அவள் இறந்து விடுவாளோ என்று பயமாக உள்ளது.
0: பேரிடர் மற்றும் இழப்புகளுக்கு மத்தியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நேபாளத்தின் மலைப்பகுதிகளில் உள்ள புதைந்த சுரங்கங்களுக்குள் 100 கணக்கான தொழிலாளர்கள் இன்னமும் சிக்கியுள்ளனர். அதிகப்படியான நீர்வரத்தால் மீட்புப் பணிகளின் வேகம் மந்தமடைந்துள்ளது. வாய்ப்புகள் குறைந்து வரும் கடினமான சூழலிலும் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். வெள்ளத்துக்கு பிறகு நேபாளம் எதிர்கொள்ளும் சவாலின் அளவை இந்த காட்சிகள் காட்டுகின்றன.
2: நேபாள தலைநகர் காத்மண்டுவிலிருந்து ஒளிப்பதிவாளர் செல்வா சேகருடன் இணைந்து பிபிசி செய்தியாளர் சீராஜ் வழங்கும் சமீபத்திய தகவல்கள் இதோ.
3: நேபாள அரசின் சமீபத்திய தரவுகளின்படி இந்த நேபாள பெருவளத்துல இதுவரைக்குமே 1100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்கன்னோ, சுமார் 3900 பேர் காணாமல் போயிருக்காங்கன்னோ, 12,000 மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது நேபாள அரசுக்கும் நேபாள மக்களுக்கும் மீட்பு படையினருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து இங்கே பெய்யக்கூடிய மழை, குறிப்பா வந்து இந்த பெருவளத்தால பாதிக்கப்படாத காத்மாண்டுலயே அதிகமான மழை பெய்யுது. பெருவளத்தால அதிகம் பாதிக்கப்பட்ட ரசுவா, நுவாகோட் போன்ற இடங்கள்ல வந்து மழையின் பாதிப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த பெருவளத்தால ரசுவா, நுவாகோட் போன்ற மாவட்டங்களை பல அடிகளுக்கு சேறு நிரம்பி இருக்கு. அந்த சேற்றுக்குள் இன்னும் எத்தனை பேர் வந்து உயிரோடு இருப்பார்களோ, இல்ல இறந்தவர்கள் உடல்கள் இருக்குமோ அப்படிங்கறது இன்னும் உறுதியா தெரிய வரல. பொக்லின் இயந்திரங்கள் மாதிரியான மிகப்பெரிய இயந்திரங்கள் கொண்டுதான் அந்த சேறுங்கிறது அகற்றப்படுது. ஆனா இந்த மழை பெய்யும் போது சேற்றின் இறுக்கமான தன்மை அப்படிங்கிறது போயிடும். அப்போ பொக்லின் மாதிரியான இயந்திரங்களை அங்கு கொண்டு போய் இறக்குறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். அதே போல தன்னார்வலர்கள், மீட்பு படை குழுக்கள், நிவாரணப் பொருட்களை கொண்டு போறவங்க இவங்களுமே அந்த இடங்களுக்கு போறதுங்கிறது ஆபத்தானதா இருக்கும். ஏன்னா அந்த சேருங்கிறது எத்தனை அடிகளுக்கு நிரம்பி இருக்கு, அங்க மழை பெய்தால் அந்த சேற்றில் கால் வைக்கும் போது எத்தனை அடி நம்ம அது உள்ள போவோம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு உறுதியான தகவலுமே இருக்காது. அதனால அங்கு மீட்பு படைகள் போறதுல ஒரு தடை ஏற்படும். 2வது, பல நீர்மின் திட்டங்கள் நிலத்தடி பகுதிகள்லாம் நீரில் இன்னும் மூழ்கி இருக்கு. அந்த நீர்மின் திட்டங்களுக்குள்ள சுரங்க பாதைகளுக்குள்ள எத்தனை தொழிலாளர்கள் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியல. அந்த சுரங்க பாதைகளை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையுமே இந்த மழையால் தடைப்படும். அதே போல ரசுவா, நுவாகோட் போன்ற மாவட்டங்களுக்கு சாலை வழியாக செல்லும் போது நிலச்சரிவு அபாயம் அப்படிங்கிறது இருக்கும். அதிகமான மழை பெய்யும் போது அப்போ இன்னும் மிக மெதுவாகத்தான் வாகனங்கள் அங்கு சென்று சேர முடியும். அப்படி இருக்கிறப்போ பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போறதுக்கான ஒரே வாய்ப்புங்கிறது இந்த மீட்பு நடவடிக்கையின் ஆரம்ப கட்ட நாட்கள்ல அதிகமான ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. மீண்டும் ஹெலிகாப்டர்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனாலும் அதிகமான மழை பெய்தால் அந்த ஹெலிகாப்டர்களை இயக்குவதிலும் அதை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தரை இறக்குவதிலும் கூட சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு சொல்றாங்க.
2: உலகம் தற்போது தீவிரமான வானிலை நிலவும் ஆபத்தான சூழல் ஒன்றில் நுழைந்துள்ளதாக ஐநா சபை எச்சரித்துள்ளது. தற்போது நிலவி வரும் எல் நின்யோ நிகழ்வு பதிவுகள் தொடங்கிய கடந்த 4 தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் வலுவானதாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல் நின்யோ என்பது ஓர் இயற்கையான வானிலை முறையாகும். இது நிலைமைகளை கடுமையாக சீர்குலைக்கக்கூடும். இந்த வானிலை முறை சில பகுதிகளுக்கு வறட்சி மற்றும் சில பகுதிகளுக்கு கனமழை, வெள்ளம் மற்றும் வலுவான புயல்களை கொண்டு வருகிறது. இது பசிபிக் பெருங்கடலில் வழக்கத்திற்கு மாறாக நிலவும் வெப்பமான கடல் நீருடன் தொடர்புடையது. தற்போதைய வானிலை நிலை குறைந்தது பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கக்கூடும் என ஐநா வானிலை முன்னறிவிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியா தற்போது மிகப்பெரிய காட்டு தீயை எதிர்கொண்டு வருகிறது. சில பகுதிகளில் பல வாரங்களாக தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. இதனால் உருவாகும் நச்சுத்தன்மை கொண்ட புகை மூட்டம் தென்கிழக்கு ஆசியாவின் பல பகுதிகளுக்கும் பரவி வருகிறது. 6 மாகாணங்களில் 100க்கணக்கான இடங்களில் காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வரும் நிலையில் மில்லியன் கணக்கான மக்கள் காற்றின் தரம் மோசமடைந்து வருவதால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மோசமான காற்றின் தரம் பள்ளிகளை மூட கட்டாயப்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவில் 5,000 மேற்பட்டோர் சுவாச பிரச்சனைகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலான காட்டுத்தீ சம்பவங்கள் போர்னியோ தீவில் உள்ள கலிமந்தனில் ஏற்பட்டுள்ளன. இந்த புகைமூட்டம் அண்டை நாடான மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸின் வடக்கிலும் பரவியுள்ளது.

0: மலேசியாவுக்கு அருகில் உள்ள போர்னியோ தீவின் பகுதியான சரவாக்கில் வசிக்கும் சில குடியிருப்புவாசிகள் மூடுபனி வலுவடைந்து வருவது குறித்து கவலை அடைந்துள்ளதாக கூறுகின்றனர். காட்டுத்தீயிலிருந்து எழுந்த புகை 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணித்து பிலிப்பீன்ஸ் நாட்டின் தலைநகரமான மணிலாவை அடைந்துள்ளது. இதனால் நகரின் வானில் அடர்த்தியான புகை மூட்டம் சூழ்ந்து நகரத்தின் வானளாவிய கட்டடங்கள் மங்கலாக தெரிகின்றன. இந்தோனேஷியாவில் அவசரகால மீட்பு குழுவினர் தீயை தணிக்கும் முயற்சியாக விமானங்களையும் மேக விதைப்பு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி வருகின்றனர். பிபிசி செய்தியாளர் லிசா தம்புனன் ஜகார்த்தாவிலிருந்து வழங்கும் தகவல்கள் இதோ.
1: So the fires are occurring in Sumatra and Kalimantan.
2: இந்த காட்டுத்தீ சம்பவங்கள் சுமத்ரா மற்றும் கலிமந்தன் பகுதிகளில் ஏற்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலான தீ கலிமந்தனில் தான் எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கு காற்றின் தரம் மனிதர்களின் உடல் நலத்திற்கு மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. சில பகுதிகளில் காற்றின் தரக்குறியீட்டு அளவு 600 வரை பதிவாகியுள்ளது. சில நேரங்களில் பகலில் குறிப்பிட்ட நேரங்களில் அது 800 தாண்டியுள்ளது. சமூக ஊடகங்களில் தீவுகள் முழுவதிலும் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர். அடர்த்தியான புகை மூட்டமும் பனிப்புகையும் சூழ்ந்துள்ளதால் பார்வைக்கு எட்டிய தூரம் எந்த அளவுக்கு குறைந்துள்ளது என்பதை அவர்கள் தங்கள் பதிவுகளில் காட்டுகின்றனர். இதனால் தங்களுக்கு முன்னால் உள்ள பொருட்களையும் சுற்றுப்புறத்தில் உள்ளவற்றையும் தெளிவாக பார்ப்பது கடினமாகியுள்ளது. இந்த நிலைமைகள் விமான போக்குவரத்தையும் பாதித்துள்ளன. பல விமானங்கள் மாற்றுப்பாதைகளுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன அல்லது தாமதமாகியுள்ளன.
0: அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் தொடங்கி 6 மாதங்களுக்கு மேலாகிறது. போர் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாத நிலையில் ஈரானிய தலைவர்களை தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள கட்டாயப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா இப்போது ஈரான் மீதான பொருளாதார அழுத்தங்களை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த அழுத்தங்களால் சாதாரண ஈரானிய மக்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் குறித்து பிபிசி செய்தியாளர் ரியோ ரெனல்ட்ஸ் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியதில் இருந்து ஏவுகணைகள் தந்த அதே அளவிலான பெரும் பாதிப்பை பொருளாதார நிலைமைகளும் ஏற்படுத்தி வருகின்றன. அந்நாட்டின் நாணய மதிப்பு சரிந்துவிட்டது, விலைவாசி உயர்ந்துள்ளது, மேலும் பல பாதிப்புகள் வர இருப்பதாக அமெரிக்கா கூறுகிறது.
4: ஈரான் உலகிலிருந்து முழுவதுமாக தனிமைப்படுத்தப்படும் வரை அதன் சர்வாதிகார ஆட்சியை தக்கவைக்கும் பொருளாதாரத்தின் ஒவ்வொரு முக்கிய ஆதாரங்களையும் துண்டிப்பதே எங்கள் நோக்கமாகும்.
3: ஈரான் இந்த அச்சுறுத்தலை புறக்கணித்தது. அமெரிக்காவின் இந்த வீண் மிரட்டல்களை யாரும் நம்புவதில்லை என்பது அவர்களுக்கே தெரியும் என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தெரிவித்தார். ஆனால் அமெரிக்காவின் அறிவிப்புக்கு பிறகு ஈரானின் தேசிய நாணயமான ரியால் மதிப்பு வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது, நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது.
5: என்னால் ஆடைகளையோ காலணிகளையோ அல்லது அதிக அளவில் பழங்களையோ வாங்க முடியாத நிலையில் இருக்கிறேன். நான் சினிமாவிற்கோ நாடகத்திற்கோ அல்லது இசை நிகழ்ச்சிகளுக்கோ செல்வதில்லை. யாருக்கும் பரிசுகள் வாங்குவதில்லை. பிறந்தநாள் விழாக்களிலும் கலந்து கொள்வதில்லை.
6: எனது இரு மகன்களும் நிறுவனம் ஒன்றில் பகுதி நேர வேலை செய்கிறார்கள். போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் காரணமாக சுங்க அனுமதி தேவைப்படும் சரக்குகள் எதுவும் கிட்டத்தட்ட வருவதில்லை. இதன் விளைவாக கடந்த 4 மாதங்களாக அவர்களுக்கு வருமானமே இல்லை.
3: உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று தொடங்கிய பொருளாதார தடைகளுக்கு பிறகு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது போல் தெரிகிறது. சில எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. மற்றவற்றில் நீண்ட வரிசைகள் உள்ளன. போர் தொடங்கியதிலிருந்து என் கணவர் வேலைக்கு செல்லவில்லை என்று இவர் கூறுகிறார்.
2: மக்கள் பல ஆண்டுகளாக தடைகளுக்கு மத்தியில்தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது. இது வாழ்க்கை அல்ல, வெறும் உயிர் பிழைப்பதற்கான போராட்டம் என்று மக்கள் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது.
3: இந்த கதைகள் தீவிரமடைந்து வரும் நெருக்கடியின் தாக்கத்தை வெளிப்படுத்தினாலும் புள்ளி விவரங்கள் அதன் தீவிரத்தை உணர்த்துகின்றன.
7: In the first 6 weeks of the US,
8: ஈரான் அரசின் கூற்றுப்படி அமெரிக்கா இஸ்ரேல் மோதலின் முதல் 6 வாரங்களில் சுமார் 20 லட்சம் பேர் தங்கள் வேலையை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வேலை செய்து வந்த 12 பேரில் ஒருவர் வேலையை இழந்துள்ளார். தற்போது அதிகாரப்பூர்வ பணவீக்க விகிதம் 66% உள்ளது. இது 2nd உலகப் போருக்கு பிந்தைய மிக உயர்ந்த அளவாகும். குறிப்பாக கடந்த 12 மாதங்களில் உணவுப் பொருட்களின் விலைகள் சராசரியாக 130% உயர்ந்துள்ளன.
3: கிட்டத்தட்ட 5 தசாப்தங்களாக ஈரான் பொருளாதார
9: Calling Werribee, Hoppers Crossing, Little River, Wyndham Vale, Point Cook, Seabrook, Tarnita and Laverton, wherever you are, you're on 88.9 WinFM.
10: யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிற மகாகவி பாரதியார் சொன்ன அழகான வரிகளை போல இந்த வெள்ளி மாலை நேரத்துல உங்க எல்லாரோடும் ஒரு தமிழ் நிகழ்ச்சி மூலமா இணைஞ்சிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நான் ரிஃபா, என்னோட சேர்ந்து இன்னும் இரண்டு தொகுப்பாளினிகளான பாரதியும் அர்ச்சனாவும் இணைஞ்சிருக்காங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வானிசை வானொலி 88.9. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களான நீங்க வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம், இல்ல வீட்டுல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல இந்த ரெண்டுமே இல்லாம கொஞ்சம் புத்துணர்ச்சிக்காக மட்டும் வானொலியை கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க எப்படி இருந்தாலும் அடுத்த 45 நிமிஷம் நாங்க உங்க கூட சேர்ந்து ஒரு அழகான பயணமா இந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு போக போறோம். அதுவும் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள், ஏன்னா இது எங்களுடைய முதல் நிகழ்ச்சி. நாம பண்ற முதல் விஷயம் நல்லபடியா அமையணும், நல்ல ஒரு நினைவா இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த நாளும் இந்த நிகழ்ச்சியும் எங்களுக்கு எப்பவும் ஒரு அழகான நினைவா இருக்கணும், இனிமேல் நாங்க பண்ற எல்லா நிகழ்ச்சியும் நல்லபடியா அமையணுங்கிற ஆசையோட இதை ஆரம்பிக்கிறோம். அதே போல இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஆஸ்திரேலியாலையும் உலகத்துல இருக்கிற பல்வேறு பகுதிகளில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கறத பத்தி மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து ஒரு பண்டிகை அப்படிங்கிற உணர்வு எப்படி இருக்க போகுது, அதை சுற்றி இருக்கிற நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய கலாச்சாரம், குடும்பம், இப்படி பண்டிகையை சுற்றி இருக்கிற கொஞ்சம் அழகான விஷயங்கள் பத்தி நாங்க மூணு பேரும் உங்க கூட பேச போறோம். இதுல தெரியாத விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சுக்க போறோம், நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு இயல்பான கலந்துரையாடலா இந்த நிகழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். சரி, இந்த அழகான பயணத்துக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். நம்ம ஆஸ்கர் நாயகன் திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு திரும்பவும் இணையலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வானிசை வானொலி 88.9.

0: உங்களோட பேசிக் கொண்டிருப்பது அர்ச்சனா ஜெயராம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலி 88.9. வணக்கம் பாரதி. இன்னைக்கு உலகமே ஒரு அழகான கொண்டாட்டத்தில் இருக்கு, அதுதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி. எங்க பார்த்தாலும் கண்ணனை வரவேற்கிற மாதிரி குட்டி குட்டி பாதச்சுவடுகள், வெண்ணெய் வாசனை, இனிப்புகள், பக்தி பாடல்கள், சில இடங்களில் கண்ணனோட குழலிசையும் நம்ம கேட்குறோம். கிருஷ்ணரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கதையோ ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோ என்னோடையும் நம்ம நேயர்களோடையும் நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்களா?
1: வணக்கம் அர்ச்சனா. கண்டிப்பா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த குட்டி கண்ணனோட குறும்புத்தனமும் கொண்டாட்டமும் தான் வீசிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்னணி கதையே இருக்கு தெரியுமா? மதுரா நகர ஆட்சி செஞ்ச கம்சன் வேற யாரும் இல்லைங்க, கிருஷ்ணரோட சொந்த தாயார் தேவகியோட அண்ணன். தங்கை தேவகி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தவன் தான் இந்த கம்சன். ஆனா தேவகியோட திருமணத்தப்போ வந்த ஒரு அசரீரி தேவகியோட 8வது குழந்தை உன்னை கொல்லும்னு சொன்ன உடனே தங்கையினும் பார்க்காம தேவகியையும் மாமன் வசுதேவரையும் சிறையில் அடைச்ச கொடூரமான மன்னன் தாங்க இந்த கம்சன். அப்படிப்பட்ட கம்சனை அழிக்க அடியார்களுக்கு ஆபத்துனா ஓடி வர்ற அதே கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்து நட்புக்கு இலக்கணமா இருந்த கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாரும் வாங்க, கிருஷ்ணரோட உலகத்துக்குள்ள போகலாம். கிருஷ்ணரோட பிறப்பே ஒரு மிகப்பெரிய மாஸ் சினிமா காட்சி மாதிரி தான். கம்சனோட சிறைச்சாலை, அடர்ந்த இருட்டு, நடுநிசி வேளை, இடைவிடாத இடி மின்னல் மழை, 8 திசையும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த இருட்டையெல்லாம் வெளிச்சமாக்கி அவதரிக்கிறார் நம்ம குட்டி கண்ணன். தன்னை ஆளப்போற குழந்தை பிறந்துடுமோன்னு கம்சன் நடுங்கிக்கிட்டு இருக்க தாயார் தேவகியும் தந்தை வசுதேவரும் அடைப்பட்டு கிடந்த அந்த இருட்டு அறையில தர்மத்தை காக்க போற அந்த தெய்வ குழந்தை பிறக்குது. வசுதேவர் தன் குழந்தையை காப்பாற்ற கூடையில தூக்கிக்கிட்டு பொங்கி வழியும் யமுனை நதியை கடந்து கோகுலத்துக்கு கொண்டு போறாரு. வழி நெடுக ஆதிசேஷன் கூடையா வந்து காப்பாத்துறாருங்க. யோசிச்சு பாருங்களேன், கம்சனோட கொடூரமான தடங்கல்கள், எத்தனையோ ஆபத்துகள், ஆனா அதையெல்லாம் தாண்டிதான் கண்ணன் பிறந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் இருட்டும் கஷ்டங்களும் வரும்போது சீக்கிரமே ஒரு பெரிய வெளிச்சமும் சந்தோஷமும் வரப்போகுதுங்கிற நம்பிக்கை தாங்க கண்ணனோட பிறப்பு நமக்கு சொல்ற பாடம். சரி, கண்ணனோட வீரம் லீலைகள் பற்றி நிறைய கேட்டிருப்போம். ஆனா நட்பை பத்தி பேசினா கண்டிப்பா குசேலன் அதாவது சுதாமா கதையை சொல்லாம இருக்க முடியாது. சாந்திபனி முனிவரோட ஆசிரமத்துல கிருஷ்ணரும் குசேலனும் சின்ன வயசுல ஒன்னா படிச்ச நண்பர்கள். காலப்போக்கில் கிருஷ்ணர் துவாரகையின் மிகப்பெரிய பேரரசனா மாறினார். ஆனா குசேலரோ கடும் வறுமையில தன் குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியாம கஷ்டப்படுறார். இவரோட வறுமையை பார்த்த மனைவி, உங்க நண்பர் கிருஷ்ணன் எவ்வளோ பெரிய அரசனா இருக்காரே, அவர்கிட்ட போய் நாம வாழ ஏதாவது உதவி கேட்டு வாங்களேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நண்பன் கிட்ட உதவி கேட்க போறோம்ங்கிற தயக்கத்தோடவே துவாரகைக்கு கிளம்புகிறார் குசேலர். கையில நண்பனுக்கு கொடுக்கறதுக்கு கூட எதுவும் இல்ல. மனைவி பக்கத்து வீட்டுல கடனா வாங்கி தந்த வெறும் ஒரு பிடி அவல் மட்டுமே இருக்கு. அதுவும் ஒரு பழைய துணியில முடிஞ்சு வச்சிருக்கார். அரண்மனை வாசல்ல நின்னுகிட்டு இருக்கிற ஏழை குசேலனை பார்த்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? ஓடி வந்து அவரை கட்டி அணைச்சு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போய் தன் கையாலேயே அவர் கால்களை கழுவி மரியாதை செய்கிறாரு. அங்கே பேரரசன் ஏழைங்கிற எந்த பாகுபாடும் இல்ல, ரெண்டு நண்பர்களின் அன்பு மட்டும்தான் இருந்தது. உதவி கேட்க வந்த குசேலருக்கு கிருஷ்ணரை பார்த்த உடனே கேட்கவே தயக்கமா போயிடுச்சு. ஆனா அவர் மறைச்சு வச்சிருந்த அந்த சிறிய அவல் முடிச்சை கிருஷ்ணரே பிடுங்கி எனக்கு உலகத்திலேயே பிடிச்ச உணவு இதுதான்னு ஆசையா சாப்பிடுறாரு. குசேலர் வாய் திறந்து எதுவுமே கேட்கல. ஆனா தன் நண்பன் வந்த நோக்கத்தையும் அவன் நிலையையும் புரிஞ்சுக்கிட்ட கண்ணன் கேட்காமலேயே அவருக்கு அளவிட முடியாத செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கறாரு. பாத்தீங்களா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்பும் நட்பும் தான் வாழ்க்கைக்கே ஒரு அழகான அர்த்தத்தை தருது. இந்த இனிய நாள்ல நாமளும் நம்ம கிட்ட இருக்கிற அன்பையும் மகிழ்ச்சியையும் சுத்தி இருக்கிறவங்களோட பகிர்ந்துப்போம். பாகுபாடு இல்லாம எல்லாரையும் நேசிப்போம். உங்க வாழ்க்கையிலையும் எப்பவும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்க வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.
0: செம்ம பாரதி, கிருஷ்ணர் கதை கேட்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. இந்த அழகான தருணத்துல நம்ம நேயர்களுக்கு ஒரு அருமையான பாட்டை கொடுப்போம். அனைவரும் கேளுங்கள் முகுந்தா முகுந்தா.

மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வானிசை வானொலி 88.9. பாரதி நிறைய கதைகள் சொன்னாங்க. அதுல முக்கியமா எனக்கு ரொம்ப கவர்ந்த கதைன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின ஒரு கதை தாங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நட்பு அப்படின்றது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய பேர் கண்டிப்பா இருப்பாங்க. நம்மளுடைய ஸ்கூல்லயா இருக்கலாம், காலேஜ்லயா இருக்கலாம், இல்ல வெளியே சந்திச்ச யாரா வேணும்னா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 10-20 வருஷ இடைவெளி வந்தா கூட நேத்து பார்த்த மாதிரி மாறாம இருக்கிற நட்பு உங்களோட வாழ்க்கையில இருக்கா அர்ச்சனா, அந்த நட்போட

0: பேசணும். ஒவ்வொரு வாட்டி ஏன்னா நான் இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன், சில வாட்டி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன். பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் நினச்சிப்பேன் எப்படியாவது அவளை பார்த்துடணும், ஒரு தடவையாவது அவளை பார்த்துடக்கூடாதா. ஏன்னா வாட்ஸ்அப்பில் பேசுகிறதோ இல்லை வீடியோ காலில் பேசுகிறதோ அது வேறு, ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் அந்த தோழ்மையோட அருமை நமக்கு புரியும். ஸோ அதனால் நான் இந்த வாட்டி 25 வருஷம் கழித்து அவளை போய் நான் இந்தியாவில் பார்த்தேன். பார்க்கும்போது நினச்சேன், நம்மளால் வந்து அதே வேவ்லென்த்தோட அதே சிங்கோட நம்மளால் அவளோட பேச முடியுமா, இல்லை நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்துருமா அப்படின்னு. ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது, நான் எங்கே அவளை எந்த இடத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி விட்டனோ அதே இடத்துல அதே மாதிரி நான் அவளை சந்தித்தேன். ஒரு இடம் கூட மாறலை. எப்படி நாங்கள் எப்படி காலேஜில் ஒன்றா இருந்தோமோ, எதை மாதிரி சிரித்து பேசணுமோ அப்படியே தான் இருந்தது. அதே காசிப்பு, அதே கிக்லிங், எல்லாமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை நினச்சி பார்க்கும்போது. திருமணத்துக்கு பிறகு நமது வாழ்க்கை நிறைய மாறுது. குடும்பம், குழந்தை, வேலை, பொறுப்புகள் என வாழ்க்கை மிகவும் பிஸி ஆகுறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் நடுவில் ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அது ஒரு தனி பலம். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, மனசு சரியில்லை இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் டென்ஷனாக இருந்தாலும் சரி, நம்மளோட கோ டு பர்சன் எப்போதுமே நம்மளோட நண்பனாக தான் இருப்பான். நண்பர்கிட்ட நம்ம பேசுகிற அந்த சுதந்திரம் வேறு யார்கிட்டையும் இருக்காது. நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட கூட பேச முடியாத சில விஷயங்கள், குழந்தைகிட்ட பேச முடியாத சில விஷயங்கள், மாமனார், மாமியார், அக்கா, தம்பி, அப்பா அம்மா, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இங்கேயே எடுத்துக்கோங்க, நாங்கள் 3 பேர் ரேடியோ ஜாக்கியாக ஜாயின் பண்ணி 1 வாரம் தான் ஆகுது. நாங்கள் இந்த ஒரு வாரத்தில் பேசின விஷயங்கள் எக்கச்சக்கம். அந்த ஒரு பேரியரே இல்லை எங்களுக்கு, எங்கள் 3 பேருக்குள்ளே. ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் ரொம்ப வருஷமாக பழகின மாதிரி நாங்கள் பேசுகிறோம். அதுக்கு பேர் தான் நட்பு. இந்த நட்பை வந்து நான் ரொம்ப சிலாகிதம் அறிகிறேன். அதே மாதிரி ஒரு உண்மையான நண்பன் அட்வைஸ் மட்டும் கொடுப்பவன் இல்லை. ஏ மச்சி, நான் இருக்கேன்டா, நீ பண்ணு அப்படின்னு நமக்கு தைரியம் கொடுப்பவன் தான் நண்பன். அப்படிப்பட்ட நண்பன் வந்து சில விஷயங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நமக்கு நண்பன் கிடப்பாங்க. அந்த நண்பனை வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக பார்ப்போம். அவங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்மளோட இருப்பாங்க. இங்கே கூட எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு நண்பர் இருக்காங்க, அவங்க 10 வருஷமாக எனக்கு தெரியும். எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓடி வர்றது அவங்க தான். அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, பட் சொன்னால் அவங்க கோச்சுப்பாங்க என் பேரை சொல்லாதீங்கன்னு, அதனால் நான் அவங்க பேரை சொல்லலை. அதே மாதிரி வந்து காலம் மாறலாம், வாழ்க்கையை மாறலாம், நம்ம இருக்கும் இடங்கள் கூட மாறலாம், ஆனால் உண்மையான ஒரே ஒரு உறவு நம்மளோட கடைசி போகிற நம்ம பாடலில் போகிற வரைக்கும் வரப்போகிற ஒரே நட்பு மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நண்பர் என்பது வாழ்க்கைக்கு நமக்கு கொடுக்கும் மிக அழகான பரிசு. எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான அனுபவம் இருந்தது பாரதி. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்புனா என்ன? உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி காலங்கள் கடந்த மாறாத அந்த சிறந்த நண்பர் உண்டா? கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் கேட்குறோம்.
1: வாவ், 25 வருஷம் கழித்து பார்த்தாலும் அதே வேவ்லென்த்தில் பேச முடியுன்ற ஒரு நண்பர் இருக்கிறது உண்மையிலேயே பெரிய ஆசீர்வாதம் தான் அர்ச்சனா. என்னை பொறுத்தவரை நட்புன்னு சொன்னால் என்னோட வாழ்க்கையோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி யாருடனும் அவ்வளோ பெரிய டச்சில் இல்லைங்க. ஆனால் அப்பப்போ அவங்களோட பழகின சில அழகான நினைவுகளை என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் சொன்ன அந்த கிருஷ்ணர் குசேலர் கதை பற்றி யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சது. குசேலர் கேட்காமலேயே அவர் மனசை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் மாதிரி என் வாழ்க்கையில் என் ஹஸ்பண்ட் தாங்க எனக்கு கிருஷ்ணர். பொதுவாக நான் வாய் திறக்காமல் அமைதியாக எல்லாம் இருக்கவே மாட்டேன். ஆனால் அப்படி எப்போவாவது நான் அமைதியாக இருந்தால் கூட, ஓஹோ மேடம்க்கு என்னவோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு என் மனசில் என்ன இருக்குன்னு சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவார். என் வாழ்க்கையோட நிஜமான எவர் கிரீன் பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது அவர் தாங்க.
2: சூப்பருங்க, ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப அழகாக நட்பை பற்றி பேசுனீங்க. ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ண முடியாததை கூட ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ஹஸ்பண்டே ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நம்ம மனசை வந்துட்டு கேட்காம புரிஞ்சுக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தால் வந்து வாழ்க்கை ரொம்ப அழகு தான். அது ரொம்ப ரேர் தாங்க. பாதி நேரங்களில் வந்து நம்ம சொன்னாலே அவங்களுக்கு புரியாது. நீங்கள் சொல்லாமல் புரிஞ்சுக்கிறதுங்கிறது கேட்குறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இவ்வளோ ஒரு நட்பை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து இருக்கிற பெரிய லாஸ் அப்படின்னு பார்த்தா அது ஒன்று தான், நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இல்லாதது தான். அப்படி யாருமே நிச்சயமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நமக்காக நம்மளை ஜட்ஜ் பண்ணாத, நம்ம என்ன வேணும்னாலும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு உறவு நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கணும். நட்போட அழகை பற்றி பேசிகிட்டே இருக்கும் போது இந்த பாட்டை கேட்காமல் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. நட்போட அடையாளமாக இருக்கிற நம்மளோட நண்பர்களுக்காக நண்பன் திரைப்படத்தில் இருந்தே நம்மளுடைய முதலமைச்சர் விஜயோட சாங்கே வந்துட்டே இருக்குது, கேட்கலாம்.

0: மிகவும் அருமையான நட்பு பத்தின பாடல் கேட்டோம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலி 88.9. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி ரிஃபா, பண்டிகை நாட்கள்ல நீங்க அதிகமா எதை மிஸ் பண்றீங்க? அந்த பண்டிகை உணவையா, குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடும் தருணங்களையா, அல்லது உங்க ஊரையே ஒட்டு மொத்தமாகவா?
1: ஆக்சுவலாக இந்த கேள்வியே ஒரு இமோஷனலான ஒரு க்வெஸ்சன் பாரதி. ஏன்னா வந்து நீங்கள் எதை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறப்போவே நான் என்னுடைய குடும்பத்தை வந்து ஆல்ரெடி மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு ஆயிரக்கணக்கான மைல்கள் வந்து கடந்து இருக்கிறப்போ நம்ம தினம் அவங்கள மிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏதோ ஒரு நினைவு நம்ம கூட வந்து பயணிச்சுட்டே தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு பண்டிகை அப்படின்னு வரும்போது அந்த ஏக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுது. பண்டிகைன்னு வரும்போது உணவு, கொண்டாட்டம், இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தா கூட அந்த குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற அந்த சில தருணங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா நம்ம இந்தியாவில ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றப்பவும் அது வீட்டுக்குள்ள மட்டும் இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நாமளும் சில பேரோட வீட்டுக்கு போவோம். காலையில இருந்து ஒரு பரபரப்பாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அதுக்கு மேல நம்மளுடைய போன் அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் அந்த வாழ்த்துக்கள்லாம் வந்து குவிஞ்ச வண்ணமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இப்போலாம் இந்த மெசேஜுக்கெல்லாம் எப்போ உட்காந்து ரிப்ளை பண்ண போறோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம பிஸியா இருப்போம். அதுலயும் என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, அப்படி இருக்கிறப்போ ஆளுங்களும் ஜாஸ்தி இருப்பாங்க, பரபரப்புக்கும் வந்துட்டு ரொம்ப பஞ்சமே இருக்காது, சந்தோஷமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு கார்னர்ல வந்து யாராவது ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, ஏன் இவ்வளோ பரபரப்பா இருக்காங்க அப்படின்னு சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. அப்படியே பார்த்துட்டே மட்டும் இருப்போம். ஏன் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம சுத்திட்டே இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்போ நம்மளே ஒரு ஃபேமிலியை எடுத்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கட்டும், அவங்க நம்ம மேல வச்சிருந்த கேரா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து ஒன்னு ஒன்னா புரிய ஆரம்பிக்குது. ஒரு உணவை கூட எவ்வளவு பார்த்து பார்த்து நின்று சமைச்சிருப்பாங்க அத்தனை பேத்துக்கு அப்படிங்கிற அந்த ஒரு லவ் புரிய ஆரம்பிக்குது. அதனால என்னோட ஃபேமிலி, அப்புறம் அந்த கூட்டம், அந்த சத்தம், அந்த பரபரப்பான சூழல், இது எல்லாத்தையும் தான் மிஸ் பண்றேன். இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஒரு சமூக நிகழ்ச்சிகள் மாதிரி நடத்துகிறோம், நாமளே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறோம், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இருந்தால் கூட நம்மளோட இயல்பாகவே நம்மளை சுற்றி நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை இங்கே நம்ம தேடி போகிற ஒரு சூழலில் இருக்கோம் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் ஹாலிடே. நம்ம இந்தியாவில் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் பஞ்சம் கிடையாது, லீவுக்கும் பஞ்சம் கிடையாது. மந்த்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸாவது வந்து லீவு வந்துடும். இங்கே வந்து அரசு விடுமுறை அப்படின்றதே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல கூட இன்னைக்கு எனக்கு பண்டிகை, எனக்கு ஒரு நாள் விடுப்பு வேணும் அப்படின்னு போய் கேட்குற இடத்துல நம்ம இருக்கோம். அங்கே அப்படி கிடையாது. ஒரு ஏதோ ஒரு பண்டிகை சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வந்துருச்சுன்னா ஐயோ ஒரு லீவு போயிடுச்சு அப்படின்னு நம்ம படுற வருத்தத்துக்கு வந்து அளவே இருக்காது. இருந்தாலும் வந்து நான் சொல்ல வர்றது அந்த லீவை மட்டும் கிடையாது, நிறைய மதங்களுக்கு அப்பாற்பட்ட அரசு விடுமுறைகள் இப்படி நிறைய இருந்தது. அப்படி இருக்கிறப்போ நம்மளை சுத்தி ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வந்து நடந்துட்டே இருக்கும். எதிர் வீட்டுக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பலகாரம் வரும், ஏதோ ஒன்று இருந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளை சுத்தி ஒரு செலிப்ரேஷன் நடந்துட்டே இருக்கிற அந்த டைவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால வந்து ஒரு நீங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை சுருக்கிட முடியாது. இதை மிஸ் பண்றீங்களா, அதை மிஸ் பண்றீங்களா, நம்ம எதெல்லாம் மிஸ் பண்றோம் அப்படின்னு நம்மளுடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா அந்த பட்டியல் வந்து ரொம்ப நீளமா போயிட்டே இருக்கும். நம்மளுடைய கனவுகளுக்காக, நம்மளுடைய வேலைகளுக்காக, படிப்புக்காக நம்ம ஒரு பல மைல் வந்து தாண்டி உட்காந்துடுறோம். பட் அதனால நம்ம என்னெல்லாம் இழக்கிறோம் அப்படின்றத வந்து லிஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிச்சா திரும்ப ஓடிடலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்களும் அப்படிதான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க ரிஃபா. நீங்க சொன்ன மாதிரி ஊர்ல நாம பண்டிகையை தேடி போக வேண்டாம், பண்டிகையே நம்மளை சுத்தி தாங்க இருக்கும். ஒரு வீட்டின் பரபரப்பு, கூட்டு குடும்பத்தின் சத்தம், பண்டிகை காலங்கள்ல நமக்கு கிடைக்கிற வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற உணர்வு, இதையெல்லாம் எந்த நாட்டுக்கு போனாலும் மிஸ் பண்ணதான் செய்வோம். நம்ம ஊர் மாதிரி வருமானன்னு எத்தனையோ முறை நாம ஏங்கி இருப்போம்ல. வெளிநாட்டுல இருந்தாலும் நம்ம மனசு எப்போதும் நம்ம சொந்த ஊரை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, நம்ம ஊரையும் அந்த அழகிய நினைவுகளையும் நினைவு கூறும் வகையில் இந்த பாடலை கேட்போம்.

0: மீண்டும் இணைந்திருக்கிறோம் வானிசை வானொலியின் 88.9. அருமையான பாடல் கேட்டோங்க. நம்ம கலாச்சாரம் பத்தி எனக்கு இன்னொரு கேள்வி தோணுதுங்க. நீங்க சொல்லுங்களேன் அர்ச்சனா, நம்முடைய பண்டிகைகள் நம்முடைய ஊர் கலாச்சாரம் பாரம்பரியம் என்கிற நம்முடைய வேர்களை உயிரோடு வைத்திருக்க உதவுகிறதா? அப்படி என்றால் அது உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவுது?
1: ரொம்ப அருமையான கேள்வி பாரதி. என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்மளோட பண்டிகைகள் திருவிழாக்கள் நம்முடைய கலாச்சாரத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு இடையே ஒரு பாலமாக அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசில் நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுட்ருப்போம். குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடிகிறது அந்த பண்டிகையில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு, ஒரு பண்டிகைனாலே நம்ம என்ன நினைப்போம், உடனே ஒரு ட்ரெஸ், புது ட்ரெஸ் வாங்குறது, ஸ்வீட் சாப்பிட்றது, கொண்டாட்டம், அது மட்டும்தான் பண்டிகைன்னு நினைக்கிறோம். பட் அந்த பண்டிகையில் இருக்கிற சின்ன சின்ன கதைகள் நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட அந்த கதையை சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் நான் என்னோட பசங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு பண்டிகையை நம்ம உதாரணத்துக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருந்து என்ன பண்ணுவோம், உற்சாகமாக நம்ம வந்து கொண்டாடுவோம். அம்மா அப்பா ஸ்வீட் அம்மா வந்து ஸ்வீட் செய்வாங்க, வீட்டை சுத்தம் செய்வாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்க, இதெல்லாம் செய்வோம். ஆனால் அந்த நாட்களில் நம்ம அதை பெருசாக யோசிக்கவே மாட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ஐயோ இன்னைக்கு அம்மா நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இதெல்லாம் சாப்பிடணும், ஸ்கூலில் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைப்போமே தவிர, அந்த பண்டிகையை இப்போ நினச்சி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் தோணுது. ஒரு ஒரு 5 நாள் முன்னாடி கூட ஏதோ ஒரு விஷயமா நான் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணும்போது நான் எங்களோட பழைய நினைவுகளை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். தீபாவளிக்கு ஒவ்வொரு ஒரு தீபாவளிக்கு கூட எங்கள் அம்மா வந்து 10-15 ஸ்வீட்ஸ் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க, தனியாக செய்வாங்க. நாங்கள் 3 பொண்ணு, நாங்கள் ஹெல்ப்பே பண்ண மாட்டோம், எங்கள் அம்மா தனியாக செய்வாங்க. நாங்கள் அதை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தனால்தான் அந்த 11 ஸ்வீட்டை என்னால் இன்றைக்கி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்ய முடியுது. அது எங்கள் அம்மா மூலமாக எனக்கு வந்தது. அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த பண்டிகை மூலமாக நம்ம கண்டிப்பாக இந்த கலாச்சாரத்தை கொண்டு வர முடியும். வெறுமை நம்ம இந்த புடவை கட்டுறதோ இல்லை ட்ரெஸ் போடுறதாலேயோ நம்ம பசங்களுக்கு தெரியாது. இப்போ கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி நீங்கள் மிக அருமையாக கதை சொன்னீங்க. கிருஷ்ணர் எங்கே பிறந்தாரு, கிருஷ்ணருக்கும் குசையில் எனக்கு இருக்கிற நட்பு, கிருஷ்ணரை ஏன் கம்சம் கொண்டாரு, அதனால தான் வந்து நமக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்தது. அது மூலமாக நமக்கு கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம கலாச்சாரத்தை நம்ம கொண்டு போகிறது மூலமாக தான் நம்ம பசங்களுக்கு இது தெரியும். காலம் மாறலாம், நம் வாழும் இடம் மாறலாம், வாழ்க்கை முறை மாறலாம்ங்க. ஆனால் குறிப்பாக நம்முடைய சொந்த ஊரை விட்டு வேறு நாட்டுக்கு நம்ம இருக்கும்போது இந்த பண்டிகை, இந்த கலாச்சாரம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும். இந்த பண்டிகை என்பது வெறும் ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க, நம்முடைய கடந்த கால நினைவுகள், நிகழ்கால மகிழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். அது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம நேயர்களும் இதான் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாரதி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பாங்க, ரொம்ப அழகான கருத்தை சொல்லியிருக்கீங்க அர்ச்சனா. நாம் இன்னைக்கு உருவாக்குற அந்த அழகான நினைவுகள் தான் நாளைக்கு நம்ம குழந்தைங்களோட வாழ்நாள் பொக்கிஷமாக மாறப்போகுது. நாம் எங்கே வாழ்ந்தாலும் நம்ம பண்பாட்டையும் வேர்களையும் மறக்காமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது தான் நாம் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்துன்னு நான் நினைக்கிறேங்க. வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் வரலாம், ஆனால் நம்ம பாரம்பரியமும் அன்பும் மாறவே மாறாது.
2: ரொம்ப அழகா ரெண்டு பேருமே உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு நாம பேசின நிறைய விஷயங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பண்டிகை அப்படிங்கிறது கேலண்டர்ல வர ஒரு நாள் மட்டும் கிடையாது, அது நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் முக்கியமா நம்மளுடைய வேர்களையும் ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு அழகான பாலம். அது மட்டும் இல்லாமல் எந்த பண்டிகையாக இருந்தாலும் அதில் இருக்கிற நட்பு, ஒற்றுமை, அன்பு, பாசம், இது எல்லாம் மதங்களையும் நாடுகளையும் தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தரை நாம் ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நிஜமான அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அழகான எண்ணத்தோடவே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாளைக்கு செப்டம்பர் 5 இந்தியாவில் ஆசிரியர் தினம் கொண்டாடுறாங்க. இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த தத்துவ அறிஞரும் ஆசிரியருமான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை தான் இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஆசிரியர் அப்படிங்கிறது வெறும் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க மட்டும் கிடையாது இல்லையா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தவங்க, நம்மளை வழி நடத்தினவங்க, நம்மளுடைய முதல் ஆசிரியர்களான நம்மளோட பெற்றோர், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து நமக்கான ஆசிரியர்கள் தான். நாம் இன்னைக்கு என்னவா இருக்கோமோ, நாம் நாமளாக இருக்க ஏதோ ஒரு விதத்தில் உதவின ஒவ்வொருத்தருமே வந்து ஆசிரியர்கள் தான். இவ்வளவையே நம்மளுடைய வாழ்க்கையில சில பாடங்களை கற்றுக் கொடுத்த நிகழ்வுகள் இருக்கும்ல, சம்பவங்கள் கூட நம்மளுக்கு ஆசிரியர்கள் தாங்க. அப்படிப்பட்ட எல்லாருக்கும், அப்படிப்பட்ட எல்லா சூழலுக்கும் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பகிர்ந்துகிட்ட பகிர்ந்துக்கிட்டு பாடங்களை கற்றுக் கொடுத்த அனைவருக்குமே இந்த ஆசிரியர் தினத்துல எங்களோட மனமார்ந்த நன்றியையும் இனிய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். இதோட இன்னைக்கான நிகழ்ச்சி நிறைவுக்கும் வந்துருச்சு. இந்த 45 நிமிஷமும் எங்களோட இணைஞ்சிருந்து நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை இன்னும் அழகாக்குன உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோடையும் நல்ல இசையோடையும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, அன்போட இருங்க. முக்கியமா இந்த வார இறுதி நாட்களை நல்லா கொண்டாடுங்க. நீங்க கேட்டது வானிசை வானொலி 88.9. விடைபெறுவது ரிஃபா, பாரதி மற்றும் அர்ச்சனா. நன்றி.